0: வந்தே மாதரம்.
1: வந்தே மாதரம் சுஜலாம் சுஃபலாம் மலயஜ சீதலாம் சஸ்யஷா.

கராச்சி சோன்கரா, சோமல் சோன்கரா, கார்த்திக் சோன்கரா ஆர் சமஸ்த் சோன்கரா பரிவார், பாக்பத் உத்தரப்பிரதேஷ் கே ஹமாரே ஸ்ரோதா ஹே சஞ்சய் டீங்கியா ஆர் நமன் டீங்கியா, ஆப் ஹே ஜி ரகுநாத்புரா ஜிலா ஸ்ரீ கங்காநகர் சே, லால்கிரி கோஸ்வாமி, ஹேம்லதா, ஹினா, ஹர்ஷித் ஆர் குஷி கோஸ்வாமி, ஆப் சப்கி ஃபர்மாயிஷ் பர் அப் ஹம் பேஷ் கர் ரஹே ஹே மொஹம்மத் ரஃபி கி ஆவாஸ் மீ ஆஷா ஃபில்ம் சே யே கீத்.